0: என்னப்பா என்னாச்சு?
1: மாத்தா வேற சொல்லி ஊரையே பத்திட்டு
2: இருந்தா. யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறதா, என்ன ஓட விடுங்கடா, கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: ஆறு மாசமா மழை இல்லை, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன்னு ஒரு ஊத்து குத்துற தண்ணி வந்துருச்சே. ஆத்தா
1: ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா, படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.
4: என்னங்க யஜமா திட்டுங்க?
5: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
4: அட அதான் நான் பார்த்தேன்,
5: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா, தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா, பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா, யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்.
4: தெரிஞ்சு போச்சுன்னா
5: தலை

0: கொடியசைந்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா.

0: ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா,
1: கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா.

0: தெய்வான் பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
1: 45 லட்சம் கூட முடிச்சிருக்குமாமா. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா?
0: சாரி மாப்ள.
1: அந்த கான்ட்ராக்ட் அத்தை கலிபோர்னியா ஃபைல் அதான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு?
2: 1 கோடிங்க.
0: யோ, 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபா.
1: ஆளா ஐயா, அதை விடுங்கம்மா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல? இல்ல, இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல்ல, அப்ப கொடுத்துக்கலாம்ல?
0: வெஜி வெஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க.
1: ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்.
3: நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க்.
1: யோ, என்ன அடுத்த வாரம் அவன் பதவியை போயிருன்னு சொல்றான்? இதுவே டக்கு டக்கு வேலையை முடிக்கணும் சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டிய சொல்றது?
4: எப்பா சாமி, போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்சு அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊம படம் பார்த்த எபக்ட சாமி. மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோலி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அட, அவங்களையாவது மன்னிச்சிடலாம். அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா.

இப்போது ஜோர்டன் அந்த சூட்டுக்கு நான் வந்தாரு ஜோர்டன் இப்போது ஜோர்டன் இப்போது ஜோர்டன்.

0: போறணும் சார். இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க, நான் வரேன்.
0: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிற?
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: தான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உனை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. பிரதர்
2: என்னடா?
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு.
2: தெரியும் போடாடே.

மகிழ்ச்சி. இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: இல்லடா ராவுத்தூர் போறா, எங்க போயிட்டு வர?
1: ஒரு ஆடுதான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விற்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வடக்கண்ணா. அண்ணா ஒரு டீ போடுங்க.
1: கடைக்காரன் ஆகிக்கலாம், என் கடையில் டீ கிடையாதுரா.
0: சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே.
1: உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா?
0: ஆடு விற்க போறேன்ண்ணே.
1: உனக்கு எதிரா நான் ஆடு?
0: சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன்.
1: ஆட்ட தூக்கி காட்டு.
0: தூக்க முடியலண்ணே.
1: எத்தனை கிலோ தேரும்?
0: 30 கிலோ தேரும்.
2: 30 கிலோவா? ஒரே அமுக்க அமுக்கிட்டா
3: அமுக்கிறீங்க மாமா?
1: டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா?
0: 300 ரூபாய் குறைய மாட்டேன்.
1: டேய் சந்தைக்கு போனா என்ன கம்மியா கேட்பாங்க?
0: 250 ரூபாய்
1: முக்கவாசி ஆடு காவாசி நாயே.
3: ஐயோ முச்சுடு நாயங்க, அடிச்சிருப்பது.
4: கொலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பட

0: வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன்.
1: விளையாடுறீங்களா?
0: உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
1: உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது?
0: அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார். நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். என்ன நீங்க செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற
2: இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்கிட்ட நாலு சாச்சா தானா?
0: அரு, நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா
1: என்ன சொல்லுங்க இவங்க வரல,
0: என்ன மாட்டி விடுவாங்க?
3: மரமும் பங்கும் அம்மலையும் பங்கும்.

0: நீதா சேர்மனா?
1: எஸ்
0: உன் மனசு என்ன அலைஞ்சிட்டு இருக்க?
1: டா மீ.
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே.
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட் டூ மேட்ச் த்ரீ மேட்ச்
0: சரிப்பு பிஞ்சிடு.
1: ஓ காட்
0: அப்படி தான் நான்
1: பேசுவேன். டல் டல் டல் டாக் மீ. நோ நோ நோ பேட் பேட் நோ நோ நோ நோ அம்மா வலக்கார மம்மி பாவம் மம்மி பாவம் மம்மி பாவம் டாடி பாவம் நோ ஒன்லி புட் வா ஸ்டாப் ஸ்டாப் நெவர் நெவர் மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ் யூ யூ ஃபார் மிஸ்டேக் மீ தேவா நோ யூ வெயிட் மீ கோ தேவா கம் நீ கொடுத்த கரிச்சிப்பு பெரிய லெவல்ல இருக்கட்டாய் சுருதி இஸ் வெரி ஹாப்பி
2: கங்க்ராட்ஸ்
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஷீ வான் டெல் சம்திங் இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க ஓகே
3: ஒரு நிமிஷம் இருங்க சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ் அவன் அமிச்சிட்டேன் ஐ அம் தேவா
0: யூ ராஸ்கல்
1: அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான் கொஞ்ச நேரத்தில் உன் காது கிழிஞ்சிருந்தா யக்ஷ்மி
3: எஸ்
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்
3: அவள் லவ் சொன்னா
1: வை பிளாக் ஆ சேம் பிளாக்

நிறுத்திட்டீங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூர்க்கே கலெக்டர்.

0: கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்புல நான் ஏன் வீக்கானேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம், கிச்சன் எப்படி இருக்கும்னு அதை பாத்துருக்கீங்களா? நாங்களும் அப்படி இல்லை. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்குழம்பு வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்கட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சம் வாங்க வேணும், அவ்வளவுதானேங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாதான் உங்களுக்கு சரி போறேன்னா நான் வேணா டெய்லி 1 hour உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியல என்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
1: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க?
2: போற
3: நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு.
4: அடிக்கிறது குளிரு.

0: திருத்தணி முருகன், பழனி,
1: தைப்பூசம் வரப்போதுனா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டியதுலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றதுக்கு.
2: ஏய் நிறுத்துடா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஏய்யோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்குனால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா?
2: ஹாஃப் அன் அவர்ல குடுக்கலன்னா டபுள் ஆகும்.
0: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்ட பொழந்துரும். போயா,
3: கல்யாணம் ஆகட்டும். வேணா சரி,
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
3: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
3: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியில காணிக்க போடு.
3: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
3: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி, நல்ல கனி. நடக்கட்டும்
3: முருகா. ஆ காட்டு.
0: ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி.
4: இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரை ஏமாத்திரியே, அதுக்குத்தான் அந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா.
0: கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க?
3: அவ வேலுவோட மேக்னிஷியோ சினிமாக்கு போயிருக்கா.
0: இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சரு, ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் நான் கேக்குறது இல்லையா?
4: தப்பேலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
5: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.

0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் மஞ்சு ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய் ஹாக்கும் என்ன
0: ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே என்ன பாத்ரூம் போறா

0: என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா?
1: என்ன
0: இப்ப உள்ள உன் தங்கச்சியில போனா?
1: அதான் அக்கா நான் வந்துட்டேன்.
0: உள்ள போனது உன் தங்கச்சி தானே?
1: ஆனா வெளியே வந்தது அக்கா தானே?
0: சாரிமா, கண் பீசல கண் பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
1: ஓகே.
0: அது எப்படி கண் பீசல் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது?
2: ஏய், உன்ன அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க?
0: வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா
2: வந்திருக்கும் போயிருப்பா.
0: வரலையே?
2: அது உனக்கு எப்படி தெரியும்?
0: நான் தான் பாத்துக்கிட்டே
2: இருக்கேன்.
0: ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா.
2: அதுக்கு என்ன?
0: அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்?
2: கதவு தொடர்ந்து வந்திருப்பாடா?
0: துறக்காம வர முடியாது.
2: தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்?
0: அக்காவ.
2: அப்ப அக்கா எங்க?
0: வெளியே வந்து உள்ள போயிருக்கா.
2: மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா?
0: ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா.
2: சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்?
0: உனக்கு கிளியராச்சா?
2: எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே.
0: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு?
2: இங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு.
0: சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்ப் வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்பிடுற. போ போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு. மன்னிச்சுக்கப்பா, தெரியாமப்பா.
2: கவுண்டர் மாறிட்டாடா.
0: எப்பா அவ கவுண்டரா மாறினா? செட்டியாரா மாறினா? நமக்கு என்ன, காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதியா? போயா.
2: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
0: என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க?
2: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்.
0: 1.5 ரூபாயா?
3: எந்த ஊரு?
4: பழனி.
3: இங்க எங்க வந்தீரு?
4: மணி ஆர்டர் அனுப்ப.
2: மணி ஆர்டர்? எதுக்காக நடிச்ச?
0: தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேட்கல. அடிக்கி பேசாம இருறாவா?
3: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
2: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
4: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
3: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான்
4: தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச, இங்க பாரு, இறக்கிடுவேன்.
0: ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா?
4: ஆமா. ஆசாரி.
0: அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு.

0: ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க?
1: எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கான்.
0: உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான்.
1: இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளக்காதீங்க. ஆமா
0: பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு.
2: மயில்சாமி
0: யார் நம்ம கடங்காரன்?
2: கடங்காரன் இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற மயில்சாமி. மயில்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாராயிருங்க.
1: எங்களுக்கு பெரிய
0: அது நான்
2: இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏற்றி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு, அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன
0: யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன?
1: அட அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு.
2: ஐயோ
0: உன் தலை மேலயே துப்புனாங்க.
2: சோ உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார பவுதி எக்ஸ்போ
1: மச்சா தட்டமுருக்கு ஊர்காயி கட்டு சோறலாம் எடுத்துட்டு போலாம்.
0: அவன் ஜப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே.

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன்.
1: இப்ப நீ எதுக்கு நெருப்பு வைச்ச?
0: சிகரெட் எடுத்துட்டீங்களே.
1: சிகரெட் நான் குடிக்க போறேன் நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்ன ஏன் நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
0: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
1: சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு நீ செய்த தப்பு
0: அதுதானே எனக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாது முழுங்கினியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உளருது? என்ன சமாச்சாரம்?
0: புல்லு வெட்டினேன்.
1: டெய்லி வெட்டுறவன் தானே?
0: இன்னைக்கு அதிகமா வெட்டி.
1: ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ சுடுதுல்ல
0: சுடுது
1: சரணா இருக்குல்ல
0: இருக்கு.
1: என்ன உள்ளத சொல்லு.
0: அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா?
1: எழுதல சொல்லு.
0: நான் ஒண்ணுமே செய்யலீங்க.
1: ஏண்டா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க? ஏண்டா வெறும்பல என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
0: லாரி வரும்.
1: லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா இழுத்துக்கிட்டு போவோம்.
0: எஜமா அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து.
1: நான் ஒன்னும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இருக்கு. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத்தை சொல்லி பண்ணும்.
0: ஐயா நான் ஒண்ணு செய்யல.
1: ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும்.
0: சரி, அவ்வளவுதான்.

இப்படி ஜோடு.

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன், பணம் பணம் பணம்.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவை.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசி. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு.

0: பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

0: விலகு விலகு எங்கை வெளியே பருது பருது பருது.
1: டே பாடி கத்துக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு விரித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்ச? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்படுத்த அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு.
2: என்னடா விஷயம் யாரு அவங்க எல்லாம் என்னோட பாடிக்கு ஆசிரமத்துல கொடுக்கற சம்பளம் உனக்கே பத்தாத இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப பாசா ஐயாயிரத்துல மூவாயிரம் அவங்களுக்கு ரெண்டாயிரம் எனக்கு மேப்படிக்க மேப்படிச்சளவுக்கு ஆசிரமத்திலே கேர் பண்ணிட்டு இருக்கேன் போதுமா டேய் பாடிக்க கிளீனிங் உனக்கு முன்னால வேலைக்கு வந்தா நானு என்ன முந்தி போக பாக்குறியா அண்ணனா எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்க முதல் நாள் நானு நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா நீ எவ்வ
1: இருந்திருந்தா ஒருத்தர் என்னை அடித்திருக்க முடியுமா? இல்லாதனாலதானா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடியம் பிறந்திருக்கா.
2: உன்னை விட வித்த தெரிஞ்சுடா. நானே
3: வித்தே மூட்டை கட்டி குப்பையில வர்றேன். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பா.
2: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால சூதர போட்டு செருப்பால்
3: அடிப்பேன். செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பாண்டா.
2: எங்கிட்ட கேட்காம செருப்ப குடுத்துருவானே. அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழிப்பி அவனையும் அடிப்பாண்டா.
3: உங்ககிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா குடுப்பான்டா. இந்த பாட்டிலேயே
1: ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப குடுப்பாரா?
3: அண்ணன் செருப்பா குடுக்கடா. எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா
2: என்ன அடிக்கடி செருப்பா குடுக்கல? ஐயோ நான் குடுக்கலா?
3: அப்ப நானா
2: இல்ல இல்ல நானா தான். அவன் கேட்டா குடுக்கல மாலி.
3: மாப்பிள்ள இங்கேயும் சட்டம் பத்தாதா? நம்ம பெட்டையும் சட்டிக்கணும்ல.

0: என்ன வேணும் உனக்கு?
1: குமாரசாமி
2: அக்கா பையன் இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
1: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
0: குமாரசாமி அக்கா பையன், இது அவரோட பொண்ணு.
1: என்னப்பா இது, குமாரசாமியோட அக்கா பையன் சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வேற வந்திருக்க?
0: ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கானா?
3: ஐயோ, இவர்தான் அவர் அக்கா பையன், நான் அவர் பொண்ணு.
0: ஆமாமா, நான் தான் உண்மையான அக்கா பையன்.
1: என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா.
0: என் பேர் மாரசாமி செட்டியார்.
1: ஒன்னு இல்லப்பா.
0: என்ன
1: செட்டியா இருக்கு, குமாரசாமியோட அக்கா பையன் சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு?
0: எது, இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா, இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேரத்தை வச்சு விசாரிப்போம்.
1: மாமா இங்க எங்கயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
0: என்னது, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியா? ஏமா, அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா?
1: என்னப்பா குழப்பறீங்க, என்ன செட்டியா இது?
4: ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா, இப்ப வந்துடுற.
0: பாத்தீங்களா, பாத்தீங்களா, பயந்து ஓடுற பாருங்க.
4: அம்மா, எங்க மாமா பேசுறாரு.
1: குமாரசாமி.
0: எங்க மாமா? மாமா மாமா.
1: ஆமா, உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க, நான் தான். ஆமா. ஆ, ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி.
0: இருக்குப்ப, பாத்தீங்களா, சொன்னாரா? சொன்னாரா? உண்மை சொன்னாரா?
1: சொன்னாருப்பா. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானாமே.
0: ஆமா, பழனிசாமி.
1: அவன் தான்
0: எது, பழனிசாமியா? எங்க அண்ணன் பழனிசாமியா? அண்ணே அண்ணே, போதுமுடியே, நம்ம பிரிஞ்சது போதுமுடியே. இதுக்குதான் அவன உரிமையோட அடிச்சு அனுக்கி. என் தங்கமே, என் தங்கமே. ஏன், ஏன், எதுக்காக, ஏன் இப்படி செஞ்ச? இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு.
1: எப்படி இருக்கே மாமா, இப்படி நாள் எங்க இருந்தீ?
0: அவர் எங்க இல்ல, இங்கதான் இருந்தாரு. சரி பங்காளி, நாங்க ஊர் கிளம்புறோம். மாமா இல்லங்க போது எங்களுக்கு இங்க என்ன வேலை? பாப்போம்.
1: எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பாக்க.
0: அடியோ, உனக்கு நான் சுத்தி காட்டுறேன், என் கூட வாடி போவோம். ஐயோ, ட்ராக் வேற ஊர்ல போகுது. அடியாய், இந்தாடி.

Let's

0: கையில காப்பு காதல கிடக்கேன், எப்படியா உள்ள கூட்டு போறது? பெரிய தொல்லையா போச்சையா?
1: எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துடுங்க.
2: பேசாமடி, இவன் மார்வாடி இடையில அடகு வச்சிருவான்.
1: அப்படின்னா வேண்டாம்.
2: ஓ சப்பான சுத்தி காட்டு.
0: இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, இதோட ஒரு டை, இதோடவனை கூட்டினா இங்க அலைஞ்சேன், என் மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆள விடு சாமி.
2: இதோட அஞ்சாவது தடவை எடுத்துட்டேன், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத,
0: நான் சொல்றதை கேளியா? இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன், இங்க வந்துரு. போகும் போகும் நான் ஜப்பான் கூட்டு போறேன்.
2: அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்துச்சேடா.
0: உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு, இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம்.
2: பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு.
1: சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது.
3: ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா,
2: முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா. அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா. அக்கா ஐயா, தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா, பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரியவர, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவர
3: மச்சா என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா,
4: என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு, என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா?
3: ஐ மச்சான பாத்து புட்ட, இந்த சப்பானு நாட்டுக்குள்ள
4: என் பொஞ்சாதிய பார்த்து பூட்ட, இந்த சப்பானு ஊருக்குள்ள
3: அம்மா.

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்த என்ன இப்படி
1: கவுத்துட்டே? அட பாவி, கிளார் அடிக்குதா ஹெட்லைட்ல இருந்து? நீயா கவுத்துட்டே என்ன கவுத்துட்டேங்கறியடா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அத கேக்க?
1: என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் அத்தா.
0: அச்சா அச்சா அச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மரம் வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற?
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு, எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தை சீட் வந்துச்சு.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டே. ஐயா, நீயா சீட்டு எழுதுவ, அதை நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான். ஆறும் பெண் குழந்தை பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுங்க இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

0: கிரண், இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ச்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒண்ணு சேர்த்து இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடிங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க அடிக்கடிங்க, அங்க போயிடுங்க.
0: அந்த பானை வா. இப்ப ஊத்துங்களா. பக்கோடா கேக்குறான்.

0: அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: மாப்ள பவித்ரா எங்கடா?
1: அதான் மாப்ள, நானும் தேடுறேன், எங்க காணுமே.
2: May I help you?
1: ஹெல்ப்பா? கையாட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா?
0: மாப்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
1: அப்புறம் மாப்ள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதெல்லாம் மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்பு தான், கரடி போட்டு கவர் பண்ணு.
0: மாப்ள வந்துடா. மாப்ள கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
0: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போலாண்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகியம் வைக்க போறேன்?
0: என்னது லேகியம் வைக்கிறியா?
2: ஹலோ, என்ன வேணும்?
0: டிவி.
2: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் அது 3D. என்ன வேணும்?
0: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
2: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
0: மேல ஆண்டனாவோட வரணும்.
2: சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது.
0: அப்போ டேப் ரிகார்டர் இருக்கா?
2: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும்தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நீங்க கடை நடத்துறீங்க, எது கடையில இல்லன்றாங்க?
3: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்சு பான மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
3: டேப் ரிகார்டர்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றல தெரியுமா?
0: நாங்க யூஸ் பண்றோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி, பக்தி பாடலாம் கேட்டு தமிழை வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே, உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
0: சக்கீரா,
3: புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
2: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
1: போய் டேப் ரெக்கார்ட் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
2: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
0: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
2: என்ன டபுள் மீனிங்கா?
0: இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
2: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க, ஏன் டீகல டிபன் வைக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி சாமான் வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
2: ஹலோ, என்ன பேசுறீங்க?
1: மாப்ள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம். வா.
2: உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
1: என்னங்க
0: இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற?
1: உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்கு. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல?
0: எப்படி?
1: இப்ப சண்டை போட்டிருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னண்ணா செல்ல முத்தண்ணா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முருங்க என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்கம் என்ன விலை?
1: தங்கமா?
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா தங்கத்துக்கு? தங்கச்சி
1: அது யாரு?
2: தக்காளி.
1: தக்காளியா? 7 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டியும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாதுல?
0: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே?
1: ரொம்ப பிரமாதம்.
0: அதான் மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை?
1: மாமியாரா?
0: வெங்காயம் அழு வச்சிருந்த?
1: அது மாமியார் தான். 8 ரூபா.
0: 8 ரூபா. நாத்தனாரு?
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகாயா? 12 ரூபா.
0: சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும், கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம்.
1: ஐயோ, என்ன விலை சொன்னு எனக்கு குழப்பமா போயிருச்சே.
0: நானே சொல்றேன், 1/2 கிலோ தங்கச்சி போடு.
1: தங்கச்சியா? கொடுக்கறேன்.
0: 1/2 கிலோ சக்காளத்தி போடு.
1: சக்காளத்தி?
0: 1/2 கிலோ நாத்தனாரு, தங்க வேண்டாம்.
1: நாத்தனாரா?
0: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகா. பச்சை
0: மிளகா. சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா? அக்கா போ, அக்கா போ.
0: எப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திகளா?
0: கொத்தமல்லி, கருவேப்பிலை.

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்டை கல்யாணம் எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டு இருப்பமா. என்னமோமா இந்த பைலட் இருந்து நீதான் என்னைய காப்பாத்தணும்.
1: ஐயோ ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்க தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
2: வண்டி ஓடுதுன்னு சொல்றா உண்மையிலே வண்டி வச்சிருக்கேன் நினைச்சு அதை நினைச்சா பரவாயில்லடா நீ நினைச்சா வர்றா சாவி அது போதும்டா போடா போடா சரி சீக்கிரம் காசை கொடுக்க வழியா பாரு வண்டி ஓடுன்னு குத்து மதிப்பா கூட அந்த பல்லுல சொல்ல முடியல
3: என்ன ஒரு 100 ரூபாய் கூட
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
3: உங்க ரெண்டு பேத்தையும் விலக்கி விட்டல, அதுக்கு
0: விலக்கி விட்டதுக்கு 100ஆ?
3: ஆமா,
0: போடா மொட்டப்பளா.
3: 100 ரூபாய் தரல குத்துல தலை கோயிலுக்குள்ள போயிடும்.
0: என்னையா சொல்ற?
3: 100 ரூபாய் எடு.
0: இரியா இரியா கையறியா கையறியா இந்தியா இந்த போயா
3: போட்டா.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா அந்த மெட்ராஸ்ல ஆத்தி.

0: திறக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: டேய், மப்பல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வில போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரா சிரிப்பார்கள். கை கொட்டி சிரிப்பார்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமையே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me?
3: Okay. Ayya na thali kunduvile. Na enna pannuve?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கள யாரமா? உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No no no no no no. All are my husbands.
3: Husband? மொத்தம் எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெட்டோர் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே.
5: Today is my quota.
3: Wait,
5: your quota next year, March 15th.

இருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். எங்கே கால் போ

சில நாள் தானே சுமைகள் குறைய, சிரித்தால் தானே கவலை மறைய, சில நாள் தானே சுமைகள் குறைய, எங்கே கால் போகும் போக விடு, முடிவை பார்த்து விடு, காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம், நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள்.

0: எவ்வளவுவா?
1: 200 ரூபாய்.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு 150 ரூபாய் தான். நீ 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க. மரியாதையாங்க சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
2: இது யாரியா நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்?
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
1: மாப்பிளைக்கு மாலை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
3: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாத. போங்க போங்க
3: போங்க போங்க போங்க போங்க.
2: ஹலோ அங்கிள்.
3: வாங்கம்மா. போங்க போங்க போங்க. போங்க போங்க போயா.
4: ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டிட்டு
3: இருக்க. உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
4: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
4: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
4: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா இங்க.
0: வயல்ல அறுப்புல நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
4: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். ஏய், இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டி போய் மேல தங்கவே.
3: நான் பாத்துக்கறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார் விஸ்வநாதன் சார்க்கு எல்லாமே நீங்க தானா சார்?
3: எப்படி சார் உங்களுக்கு கரெக்டா சொல்லுங்க, எப்படி?
0: அது பார்த்தாலே தெரிது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
3: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு
0: சிரிக்கிறீங்கன்னு
3: தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாலும் சிரிக்கிறீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாத வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்டு.
3: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
3: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல?
3: ஆமா
0: Tamil asalna well, how to say in Tamil exactly? I don't know how to
3: Tamile varalaye
0: vela illadavannu solalam.
3: Vela illen solradhukku ivula bandava? Appa vela kedachiruchna ivula banda kaatuveni?
0: Adu kedikira velaye porthu
3: niruthu. Pidi pakka, unakku romba mela irukku, po pogiralla varra. Enna look?
0: Neenga thane paaru. Neenga
3: maridi varra.
0: ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது.

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இத நான் ரெண்டு விரல காட்ட நீங்க ஒண்ணு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வைத்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க
3: நீங்க? நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீங்க.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி
4: பண்ணிட்டா டாக்டர். சின்ன தப்பு.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்? டாக்டர் எங்க? அங்க
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கிட்ட புடிச்சு குடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன்
5: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
2: டாக்டர், நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்துருக்கிறது? டேடி தானே?
6: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர்கண்ண திறந்துட்டேன், நானும் தெரிஞ்சிட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழை விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா,
6: சும்மாறா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன்.
4: மகன் திருந்திட்டான்.

குடிச்சு பானையில ஊற வச்சு வானலில் ரப்பகலா காட்சி இங்க வச்சிருக்கு, பார்த்தாலே தண்ணி வரும்.

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேனா.
0: என்ன
1: பண்ற? அந்த இடத்த நல்லா தொடச்சு கோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
0: ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டர் ஆவறா? ஏகாம்பரம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க.
3: வெல்கம், தேங்க் யூ வெரி மச்.
1: ஸ்காட் சல்யூட்.
3: ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில.
0: யெஸ் சார்.
3: சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட்.
0: ரைட் சார்.
3: ஃபாலோ மீ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்கார கிட்ட பணம் புடிங்க திங்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்தன அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே
0: ஓகே சார்.
3: அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க.
0: ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்க, மலை
3: இல்ல மருதமலை.
0: ஆமா,
3: புதுசா வேலைக்கு வந்த போலீஸுங்களை எல்லாம் டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
0: நோ சார், ஏற்கனவே போலீஸ்காரங்களை பூரா மாமா மாமான்னு மணிக்கூர் முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார், என்ன சார் நியாயம் அது?
3: ஏன் செய்ய மாட்டியா?
0: நோ சார், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வார் சார். வர சார்.
3: ஏகா
0: சார்,
3: செட்டைன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
0: ஜிப்பும் போடணும் சார்.
3: முதல்ல ஜெட் போடணும்.
0: ஐயோ, தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளேயே இருக்கட்டும் சார்.
3: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
0: முதல்ல கந்து வெட்டி காத்து கடனை வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிடணும்.

கிறங்கி வந்தவள உருங்கி மிருங்கி சிங்கி மைக்கை நடந்தால் நெஞ்சினுள்ளில் சரக்கு சரக்கு சிங்காரியே அகரம் மதுரம் நுகரும் தருணம்.

0: அதாவது ரொம்ப நேரமா நீங்க வாய தவளை திறக்கிற மாதிரி திறக்கிறீங்களே தவிர பேச மாட்டேங்கிறீங்க. வாய மூடுங்க, பேசுங்க. இல்ல பேசுறதுக்காக வாய திறக்கலாம்.
1: டாக்டர், ஒரே இல்லூஷனா இருக்கு.
0: இல்லூஷனா?
1: இல்லூஷனா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல.
0: புரியலையே.
1: அதாவது இந்த போன் இருக்கா?
0: இருக்க
1: இருக்க இது இருக்கு ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு.
0: ஓ, அப்ப இருக்கு.
1: இருக்கு இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு.
0: அது நோக்கியா இப்ப நிறைய மார்க்கெட்ல மாடல் விட்டுருக்காளோ இல்லையோ?
1: நான் மாடல் பத்தி சொல்ல, மனுஷால் பத்தி சொல்லிட்டு இருக்க.
0: புரியலையே.
1: புரியலையா? புரியும்படியா சொல்லுமா?
0: புரியும்படி சொன்னாதான் புரியும்.
1: ஓகே, அப்ப புரியும்படியாவே சொல்றேன். அதாவது டாக்டர், உலகத்துல எல்லாரும் லவ்ல விழுந்த மாதிரி நானும் ஒரு தர காதல் வாய்ப்பட்டேன்.
0: அது ஒண்ணும் தப்பில்லையே.
1: பேர் மது.
0: அது ஒரு பிரச்சனை, மாத்திட்டுலாம் பேர.
1: அது ப்ராப்ளம் இல்ல. அதாவது நானும் அவளும் ரொம்ப
0: கொஞ்சம் விட்டுடு, மூச்சடைக்க போறது
1: இல்ல, அவ்வளவு நெருக்கம்னு சொல்றேன்.
0: சரி சரி சரி.
1: அதீத அன்பே எங்களுக்கு பிரச்சனையா பிரிஞ்சிட்டோம். அவட்ட சொன்னேன், இந்த பார் மது, அதாவது அப்படி எப்படி, அதாவது அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம். அவ அப்படி எப்படி நடந்துட்டா, இப்படி இப்படி நடந்துட்டா, தப்பு இல்லையா?
0: இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு?
1: மாங்கு மாங்கு லவ் பண்றேன்ல, மாங்கு மாங்கு லவ் பண்ணும் போது லவ் பண்றேன். அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்க, இப்படி இப்படி நடந்துக்க அப்படின்னு சொன்ன பேச்செல்லாம் கேட்டவன் வாழ்ந்திருந்தா ஏன் இப்படி நடக்க போகுது?
0: டப்பா, நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. அப்படி எப்படி இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கா, இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்புறம் இப்படி இருக்க மாட்டா, இப்படிதான் இருப்போம்.
1: இப்படி இருந்தா எப்படி?
0: இப்படி இருந்தா பொம்மனாட்டிகளுக்கு நல்லா இருக்காது.
1: நல்லா இருக்காது. நீ என்ன சொன்ன? யூ மீன் தி வேர்ல்ட் மீன் சொன்னியா? இந்த உலகமே எனக்கு நீ தான் சொன்னியா? அப்படி எப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, அப்படி இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, எப்படி?
0: ஏய் டப்பா, நீ ரெண்டு பெரிய அப்படி ரெண்டு சின்ன அப்படி பேசிருக்க. ஃபர்ஸ்ட் இப்ப அந்த பெரிய அப்படிக்கு வா. ஃபர்ஸ்ட் அப்படி
1: அப்படி இருக்குல்ல,
0: அதென்ன
1: ரெஸ்டாரண்ட்.
0: ஓகே, இதென்ன செகண்ட் அப்படி?
1: எனக்கு தெரியாம போன்ல பேசுறேன்.
0: வாட் அபௌட் தி சின்ன அப்படி? சின்ன அப்படி
1: சாஸ் தொடக்கி விட்டது.
0: நெக்ஸ்ட் அப்படி
1: விட்டு போயிட்டது.
0: ஐயோ மடையா மடையா, முதல்ல நீ இதெல்லாம் தெளிவா, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னா அவன் அப்படி எப்படி இருந்திருப்பா? திடீர்னு பாதியில வந்து இப்படிதான் இருக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னா எப்படி இருப்பா? அப்படி எல்லாம் இருக்க முடியாது.
1: ஓ, முதல்ல சொல்லியிருந்தா அப்படி எப்படி இருந்திருப்பியா?
0: அப்படி எப்படிதான் இருந்திருப்பா?
1: ஓ கம்
0: ஏன்
1: கம் கம் கம் கம் கம்
0: என்ன
1: கம் கம் கம் கம் கம்
0: இங்க நிக்கணுமா
1: மது? இனிமே இப்படி இப்படி நடந்துக்க, அப்படி இப்படி நடந்துக்கன்னு முதல்ல சொல்லிட்டா, அப்படி இப்படி நடந்துக்குவியா?
0: கரெக்ட், வெரி சிம்பிள். ஐயோ ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெளிவா இருக்க.
1: தேங்க்யூ, I'm sorry.
0: ஓட பாவி.
1: டாக்டர், இப்ப புரிஞ்சுதா என் பிரச்சனை?
0: ஐயோ ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ முதல்ல இருந்தே அப்படி எப்படி பேசிட்டு இருக்கோம் தெரியும், இப்படி இப்படி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. எப்படிப்பட்ட ஆள்றா நீ?
1: நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, நான் நல்ல பையன். எனக்கு என்ன இருக்கு இல்ல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு.
0: ஐயோ அதுக்கு தீர்வு இங்க கிடைக்காது. ஏதாவது ஆம்பளை டாக்டர் சார்.
1: டாக்டர்
0: அங்கேயும் அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படி அப்படியே திரும்பாத. ஐயோ காலையில அப்படி எப்படி பேசும்போது எனக்கு தெரியும் இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு. எப்படி எல்லாம் நடந்து போச்சு, இப்படி எல்லாம் ஆளுங்க இருப்பாங்களா? ஐயோ.

போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை

0: மச்சா, என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சலைட்டா
0: மெர்சலைட்டா
1: உன உள்ள கூப்பிடுறான். ஆமா, எப்படி இந்த டைம்ல மாட்டிட்டு வேலை செய்யற?
0: இந்தா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. சார், மே கம் இன் சார்.
2: ஓ, கம் இன். உங்க ரெக்கமெண்டேஷன்?
0: ஆமா சார். சார், ஏரியால நிறைய பசங்க இருக்கானுங்க சார்.
2: வேணாமா? வா, வேணாம், சிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம்.
0: தேங்க் யூ சார்.
2: அவன் வந்த பிறந்தா எனக்கு ஒரு டவுட். நான் ஏன் உன்னை இன்டர்வியூ இல்லாம வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்
0: சார்?
2: ஐ ரிப்பீட் தி சேம் க்வெஸ்சன்
0: சார். ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹியர். இன்டர்வியூ வைஸ் சார்?
2: நோ நோ நோ நோ ப்ராப்ளம் சார். டேக் யுவர் ஓன் டைம், ஜஸ்ட் ஃபார் ஃபன்.
0: ஓகே சார், ஓகே.
2: திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரல? திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரல
0: சார்? திப்பு பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
2: டேக் யுவர் ஓன் டைம். தெரியாது?
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பேட்டில் சார், மேட்ச் பாக்ஸ்ல.
2: கங்க்ராச்சுலேஷன்.
0: தேங்க் யூ.
2: வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட், ராக்கெட் ஜூப் எந்த ஸ்பீட்ல போகும்?
0: ராக்கெட் விட்டது இல்ல சார். சின்ன வயசுல இருந்தே ராக்கெட்னா கொஞ்சம் பயம் சார். ஆனா இது சங்கு சகரம் புஷ்பாலெல்லாம் கொளுத்திடுறேன் சார். ராக்கெட் சில சமயம் டமால் வச்சிடும் சார். அது மட்டும் நான் விட்டது இல்ல.
2: இதெல்லாம் பண்ணுவேன்
0: சொல்றேன், சேஃப்டி கிடையாது.
3: நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
2: கெட் அவுட்
0: சார்.
2: கெட் அவுட்
0: சார்.
2: போடா.
0: சரிடா.
2: நீ
0: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
2: போடா சோப்பு வாயா.

0: இது என்ன கொரட்டையாயுது? பைக்க உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியே போயிட்டு வந்த உடனே புடிச கயட்டணும் கோட்டை கயட்டணும் பிடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையாயுது.
1: ஆமா, நீங்க சொன்னால நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹாரா எங்க இருக்குது?
0: அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுகுடியா இருக்குது, அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது.
1: குடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: முரட்டு தனமா இருக்குங்கிற.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன், என்ன செய்யணும்னு கேட்டீங்க.
1: ஆமாங்க.
0: பிந்துவங்கி முன்னெழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பறிவடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்குன பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேயலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கிறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு அம்மா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது.
1: இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம்.
0: செய்துக்குவோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க.
0: சரி,
1: என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி
0: இது? அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதர் இருக்கிறான், ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்கள்டவா தம்பதிகள், என்ன அடக்க கொடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: எங்க அண்ணன் தம்பிய கூட தான் நான் குடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க.
0: அவன்ங்கிறது நாயை கூப்பிடுறான், நீ குடுத்தன பண்றது எங்க பாத்தான், ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லிருக்கேன். நாலு அளவுல சரியா போகணும்னு வச்சிருக்கேன், இப்ப சமையல் ஆயிடுச்சோ.
1: ஆயிடுச்சு, மிளகாதான் அரைக்கணும்.
0: நான் வந்து அரைச்சு தரேன்.
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான்.
0: துவையலா?

0: டவுட்டு நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ, ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிட்டியா?
1: எஸ்
0: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ள.
0: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்ல செட் ஆயிட்டா.
0: சரி, அந்த பொண்ணை மீட்
1: பண்ணிட்டியா? இல்லடா.
0: அவளோட போட்டோவது பாத்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெறும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன்.
2: மாப்ள நேர்ல முக்கியம் இருந்தா என்னடா
0: பண்ணுவ? போட்டோண்டா பாம.
2: போய் பாப்போம், நல்லா இருந்துச்சுனா அதே
0: சரி. அந்த பொண்ணு என்ன கலர் டிரஸ் போட்டுட்டு வரேன்னு
1: சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்ள
3: ஏய் வந்துட்டானான் கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல.
0: ஏய் அந்த பொண்ணு பாரு,
3: லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்கற.
1: இவளே தான்டா உன் தங்கச்சி, சூப்பரா இருக்கால. மாப்ள இப்ப என்ன பண்றது?
0: குட்டையே கொலை பண்ணவனே கேளு.
1: டேய் என்ன பண்றது? டேய் டேய் கர்மம் புடிச்சவனே, மரியாதை ரெடி ஆகிட்டு இருக்க?
2: யோசிச்சுட்டு இருக்கேன், சுத்தி வா.
3: இருக்கீங்க
0: ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்ணது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம்! ஆக்சுவலா நான்
3: நம்பவே கூடாது. சொன்னா கேளு கமலி, பாடி போல கமலி.
0: என்னடா பண்றேன்
1: சொல்றா கமலி?
0: என்னாச்சு?
1: உண்மையா இருக்கும்ன்றதுக்காக சட்டை மாத்த மேட்டர்ல
0: சொல்லிட்டுடா.
1: கமலி கமலி கமலி கமலி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கமலி கமலி கமலி. சாரிப்பா சாரிப்பா, என் ஃப்ரெண்ட் சொன்னான்னு தெரியாம கேட்டேன்.
3: அப்ப நான் மொக்கையா இருந்தா என்ன விட்டுட்டு போயிருப்பல?
1: அதான் உண்மையை ஒத்துக்கிட்டே இல்ல.
3: என்ன ரீசனும் சொல்லாத, இன்னியோட உடம்பு எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு.

முடிச்சிடலாமா?

0: என்ன
1: ஏன் இப்படி பாக்குற?
0: ஒண்ணும் இல்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
0: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: இன்டர்வியூ போனும், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பார்ட்டியா இருக்கிற?
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டினா தான் வருவேன்.
0: இந்த மாதிரி எல்லாம் பேசுற இந்த ஏரியா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்.
1: ஆட்டோ தான் அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
0: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
0: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: பேஸ் லக்கேஜ் போப்போ. வாரத்துக்கு 80 ரூபா, மீட்டர் மேல 10 ரூபா கூடு.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க் யூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிச்சு.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்குச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். அமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்பா.
1: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தலை எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா, மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கரும சீக்கிரம் போய் இருந்துச்சு வா.
2: நோ பார்க்கிங்ல என்ன திராவிட வண்டி நிப்பாட்டி இருக்கான்? தூக்கிங்க வண்டிய.
0: என்ன வண்டி கொஞ்சம் தூக்குன மாதிரி போகுதே. ஒருவேளை ஜெமினி பிரிட்ஜ் மேல ஏறறான் போல இருக்குது. என்னது இது? ரொம்ப நேரமா இந்த வாக்குலயே போய்கிட்டு இருக்குதே. ஜெமினி பிரிட்ஜ் என்ன அவ்வளவு நேரமா இருக்குது? எதுக்கும் செக் பண்ணிடலாம்.
3: ஐயோ, என்னங்க இது? ஆட்டோ எஸ்எல்வி ராக்கெட் மாதிரி இப்படி போயிட்டு இருக்குது.
0: இன்டர்வியூ
2: போச்சு.

0: என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா?
1: வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு?
0: ஹைட் இல்லையேப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒரு சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம்.
0: அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு, ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புற இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: மேஸ்திரே,
1: இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்கு தான்.
4: அப்படியா?
3: இனிமே தான் இந்த கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா இந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்படி போடு.
0: யோசிக்காதப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம்
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: Underwear down, underwear gone, yo, yo.
1: Yes, come in.
2: வாடா, இது படியிலேயே நடந்து வந்தமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
1: ப்ளீஸ், தேங்க்யூ சார். இன்டர்காம்ல பாருங்க.
2: ஆமா,
1: ஜனனி எந்தன காரணம்?
2: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
1: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
3: ஜனனி எங்களுக்கு, எனக்கு
2: எனக்கு சிஸ்டர் சார்.
1: இங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் எடுத்து பறஞ்சில்ல.
2: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் எங்கிட்ட பறையல.
1: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறேன்.
2: பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலேயே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலயும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
3: டேய் சும்மா இருறா. சார், இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
1: ஜனனி இப்பட ஜாப் ரிசைன் செய்து போயிடு.
2: ஜாப் ரிசைனா?
3: இதே சார் முன்னாடி சொல்ல, எங்க இவர் என்ன பேச விட்டா தானே?
2: சாரி சேட்டா,
1: டோன்ட் ஃபாரி. ஜனனி வீட்டு அட்ரஸ் தரா, போய் பாரு.
3: டேய் மனோ, எந்த வீடுறா?
2: இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன்.
3: தட்டலாமா?
2: தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு தட்டுறத பத்தி யோசிக்கிற தட்டுறா?
3: எக்ஸ்கியூஸ் மீ,
2: ஐயே, இப்படி தட்டினா எப்படிடா கேரளாவில தரப்பாங்க? இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏண்டா அம்மே,
4: நீங்களாரா?
3: இங்க ஜனனி யாராவது இருக்காங்களா?
4: ஜனனியோ?
2: அதே
4: அவுட் ஹவுஸ்ல ஆயிருந்தோ, പക്ഷേ இந்த ராவுல காலி செய்து போயிலோ.
3: என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க? எங்க போயிருக்காங்க தெரியுமா?
4: அத அறியல. ஜனனி மாதிரி அவட தாமசிச்சிருந்தோ, அவட அச்சன் அம்மையொக்க நார்த் இந்தியிலன்னு പറഞ്ഞു.
3: நார்த் இந்தியா அட்ரஸ்?
4: அது எனக்கு அறியல.
2: நீங்கட பேர் என்ன?
4: ஓமனக்குட்டி.
2: ஓமனே, நைஸ் நேம். நான் பேச பாக்கல, பாத்துட்டு வந்துடுறேன்டா. ஓமனே, ஓமனே, ஓமனே.
4: யாரானே?
2: நான் போறானு மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சு.

0: ஒரு பல்ல கிழமை என்ன
1: நடு ரோட்ல உட்காந்துருக்க? அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு, நல்ல நேரம் பார்த்தாக்கி வந்திருக்க. கடவுளா பார்த்தா உனக்கு அனுப்பி வச்சிருக்கான். இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு. நீ தாப்பா என்ன காப்பாத்தணும். உன்னைய நீ தான் பெரிய தாளாவாச்சே. அது எங்க ஊர்லப்பா? இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா? நீ பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாறிப்பா. ஆஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே. நம்ம பவரை காட்டிட வேண்டிதான். ஹலோ, அவனை ரிலீஸ் பண்ணுங்க.
0: நீ யாரு?
1: யாரா? பகவதி தெரியுமா?
0: தெரியும்.
1: சின்ன பகவதி
0: தெரியாதா?
1: தெரியாதா? அவன் வெளியே வரமாட்டான், வந்தா போட்டு தள்ள அவன் போமாட்டான்.
0: யார் அந்த நாதாரி?
1: மரியாதையா பேசியா? நான் தான் அந்த
0: சின்ன பகவதி.
1: பயம் இருக்கட்டும்.
0: போலீஸ்காரர் எப்படி கூடுவ
1: சார்னு?
0: டேய் நீ போடா.
1: சரிங்க அப்பா. சின்ன பகவதி, ஓ பவரை காட்டிட்டப்பா. நீ தாதாங்கிற
0: நிரூபிச்சிட்ட.
1: என்னடா
0: சவுண்ட் விடுற? பகவதி பேர் சொல்லி பந்தாவை கட்ட.

0: குழந்தைய கொடுத்துட்டு போங்க.
1: எதுக்கு?
2: அந்த போர்டில் என்ன படிச்சு பாருங்க.
3: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
2: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல வந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா
4: ஒரு வேலை
0: கிடைக்காதவன்.
5: சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியல் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய
4: என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம்.
0: தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம் சொல்றிய?
6: இது உண்டியல்
4: தான். நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ சார். நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே?
0: ஆமா.
4: ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
0: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன்.
4: மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
5: முத்து மாதிரி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது.
0: சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்க கேட்டு போறான். நீ விழுந்தேன்னு உன்ன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
4: நிறுத்துங்க நிறுத்துங்க, சவுண்ட கேட்டில. இப்ப என்ன சொல்றேன்?
0: தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
4: நீ நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா?

0: என்னென்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: முறை பொண்ணு தானே,
2: வண்டியில் வச்ச பொருள் பத்திரம் வரைக்கும்.
0: இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தான்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த கழிவனுங்க, அவன் நேரம் எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போகும். போங்க.
3: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படுக்கல எடுத்து உள்ள வை.
0: ஆத்தி குருகுருன்னு பார்த்தா தப்பாவல போச்சு.
3: ஏய், உன்னதா
0: டேய், பொட்டி படுக்கிறது உள்ள வைக்கலாம்டா. என்னது?
4: என்ன
0: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
4: சும்மா
0: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறை பொண்ணு.
4: ஓஹோ,
0: என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக் அங்கே, லிப் இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலோன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச வெறிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதுலாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
4: ஓகே
0: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு.
4: ஓகே.
0: என்ன அதுக்குள்ள காணா?
4: என்ன தேடுற? என்ன தேடுற?
0: அம்மாடி.
4: ஏய், என்ன சத்தம்?
0: ஓபன் ஆயிருச்சு.
4: சரி போ.

0: பாரதி பாரதி பாரதி
1: இல்லப்பா, எங்கயோ அவசரமா போற போல இருக்கு.
2: ஆமா ஏ
1: இல்ல வேமா ஒரியா அதான் கேட்டேன்.
2: அந்த பீடியை கொடு, வலிக்குதா?
1: ஆமா ஏ
2: இல்ல கத்திரியேன்னு கேட்டேன். ஒன்னெல்லாம்
1: ஏப்பா ஏப்பா தெரியாமாப்பா, உன் கைய காலான நினைச்சுக்கே விட்டுப்பா.
2: என்னவா நினைக்கிற?
1: உன் கைய காலான நினைச்சுக்கறப்பா விட்டுப்பா.
2: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா காலை நீ என்னவா நினைப்ப?
1: எது
2: என்னடா?
1: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
2: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
1: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற சொன்னா
2: 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
1: சொல்லு. உன்ன பெரியவர் சீக்கிரம் வர சொல்லுக்காரு. வேமா போ.
2: ஆமாமா மறந்தே போயிட்டா.
1: வாயாலே சுளுக்கிடுக்கிறானே.
3: அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா?
1: என்ன நினைச்சு கேக்குற?
3: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
1: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன தொண்ணு தடுத்து தொண்ணும்போது? அப்புறம் நம்ம கேட்டானே எங்க என்ன வளர்க்கானே? அப்புறம் நம்ம கேட்டானே அவன் கேட்டாலும் கூட அவன் கேட்காம போட்டானே.

0: பாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க?
1: மாப்பிள்ளையா? ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு, அடிக்கடி டென்ஷன் வந்தா அதுலதான் குதிக்கணும்.
0: என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க?
1: முதலாளியாதா?
0: எப்படி
1: குயிப்பம்? இது யாரு?
0: வீட்டுக்காரர் பொண்ணு.
1: நான் என்ன வேணும்?
0: நீ வேலைக்கார பையன்.
1: இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்?
0: இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும்.
1: அப்ப முதலாளி தானே?
0: அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா?
1: ஆமா.
0: அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே?
1: அவரு வெளியூர் போயிட்டாரு.
0: இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம்
1: போயிருப்பான்.
0: உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டி இருக்கு. ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: Tengo acá, maca.
1: எலுமிச்சம்பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய்
2: இது என்னென்ன?
1: வாழைப்பழம்.
2: இதுக்கு முன்னாடி
1: வாழைக்காய்.
2: இது என்னென்ன?
1: மாம்பழம்.
2: இதுக்கு முன்னாடி
1: மாங்காய்.
2: இது என்னென்ன?
1: தேங்காய்.
2: இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்.
1: அறிவு கேட்டவருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
2: அண்ணா,
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எனக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானது அல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராடு எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. தீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். இன்டர்நெட் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பீடபிள்யூ வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன் காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூடநம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாண ராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்தவளை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதை இனிமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியால உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு. அத ராசிக்கு ஒத்துவராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி
2: நீதான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன்.
2: கடவுள் மாறி வந்து பிள்ளைய காப்பாத்திட்ட ஆண்டு உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தானே. ஆபத்துக்கு பாம்பு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு.
0: வெரா?
1: ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏ
3: அம்மா,

0: குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல?
1: எவ்வளவு சொல்லு?
0: 10,000
1: என்
0: உனக்கு
1: தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும் வாய்ப்பு சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க.